ஓய் மணி, என் தாத்தா நீங்க எனக்கு இல்ல, ஆதரோ எந்த ஒன்னமோ நீ ஆகத்தா இத்தான்.